0: யூ ஹவ் ஜஸ்ட் ஹர்ட் டு தியாகராஜ கிருதி. எந்த நேர்ச்சினா என்றாக் சுத்த தன்யாசி செட்டு ஆதித்தாள்.
1: இந்தவரக்கு எந்த நேர்ச்சினா தியாகராஜ சுவாமி கீர்த்தன வின்னாரு சுத்த தன்யாசி ராகம் ஆதித்தாள்.
0: நவ் லிசன் டு அனதர் தியாகராஜ கிருதி சோபில் சப்தஸ்வரா என்றாக் ஜெகன்மோகினி செட்டு ரூபக்தாள்.
1: தர்வாத்த சோபில்லு சப்தஸ்வரா தியாகராஜ சுவாமி கீர்த்தனா ஜெகன்மோகினி ராகம் ரூபகதாளம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கேஜே ஜோஸ் அவர்களின் தில்ரூபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரெங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ரூபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கேஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mrudangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane, Tyagarajar Kirtane, Ragam Amritavarshini, Adi Talam. The concert begins with St. Tyagaraja's composition, Sarasiruha Nayane, in Rag Amritavarshini, set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: ராகம் டிடிஎச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ரஞ்சனி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் சுத்த சீமந்தனி ராகத்தில் அமைந்த ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
2: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You can now listen to a vocal concert by Ranjani Guru Prasad. The first composition, Janaki Ramana, has been divined by Tyagaraja, Rag Suddha Seemandini Adithaal.

0: ரஞ்சனி குருபிரசாத் அவர்கள் பாடியவற்றில் அடுத்து ராமனுக்கு மன்னன் முடி, அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.
1: A Tamil song by Arunachala Kavi, Ramanukku Mannan Mudi, Rag Hindolam, Aditaal.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஞ்சினி குரு பிரசாத் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த தினமணி வம்ச தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: On Ragam 24-7 DTH, you are now listening to a vocal recital by Ranjani Guru Prasad. She is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the Mridangam by Papanasam R. Kumar. The concert continues with the Tyagaraja composition Dinamani Vamsa, Rag Hari Kamboji, Adithal.

0: நிறைவாக ராம ராம புரந்தரதாசர் தேவரநாமா திலங்கராகம் ரூபகதாளம்.
1: நவோ தேவரநாமா பை புரந்தரதாசா ராம ராமா ராக் திலங் ரூபகதாள்.

0: இதுவரை ரஞ்சினி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச்சில் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை. நேயர்களே, உங்களுக்காக
1: on ragam 24/7 dth you were listening to a vocal recital by Ranjani Guruprasad. She was accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. That was a contribution by All India Radio Chennai for Ragam 24/7 dth, anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் இருப்பவர் வேம்பு ஐயர். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் மஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ வோக்கல் ரிசைட்டல் பை மதுரை ஸ்ரீ மணி ஐயர். He is accompanied on vocals by Shri Vembu Iyer. The other accompaniments are Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramasamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the kanjira. Nigashil todakamaha Jalandra Harikesanallur Muthaiya Bhagavathar Sahityam Valaji Ragam Rupakathalam. The concert begins with Jalandra, composed by Harikesanallur Muthaiya Bhagavathar in Rag Balaji, set to Tal Rupak.
2: Ma, sarana nala.

இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருப்பவர் வேம்பு ஐயர் அவர்கள். ருஷிக்கு பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயகர் அவர்கள், வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீரா. This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Madurai Shri Mani Iyer. He is accompanied on the vocals by Shri Vembu Iyer. The other accompaniments are Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramaswamy on the mridangam, and Ramanathapuram Shri M. N. Kasami on the kanjira. Ini Chakkani Rajamarga, Tyagarajar Kirtanai, Karaharapriya Ragam Adithalam. Listen now to சக்கனி ராஜமார்கர் கம்போஸ்ட் பை தியாகராஜா இன் ராக் கரஹரப்ரியா செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருந்தவர் வேம்பு ஐயர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி கோவிந்தசாமி நாயக்கர் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் என் ராமசாமி அவர்கள் மிருதங்கம், ராமநாதபுரம் எம் என் கந்தசாமி அவர்கள் கஞ்சீர். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஜஸ்ட் ஹர்ட் எ வோக்கல் ரிசைட்டல் பை மதுஸ்ரீ மணி ஐயர். ஹி வாஸ் அகாம்பனிட் ஆன் த வோக்கல்ஸ் பை ஸ்ரீ வேம்பு ஐயர். The other accompaniments were Shri V. Govindasamy Nayakar on the violin, Coimbatore Shri N. Ramasamy on the Mridangam, and Ramanathapuram Shri M. N. Kandasamy on the Kanjira. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.